0: இவனை கொல்றதுக்கு எங்களுக்கு காரணம் தான் இருக்கு. உனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு.
1: அச்சங்கள் உனை கண்டு அச்சப்பட.

0: இன்னிசை திக்கட்டும் பரவட்டும் தேன் தமிழ் இன்னிசை. அன்பார்ந்த நேயர்களுக்கு ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் நாம் புதிதாக தொடங்க இருக்கும் நிகழ்ச்சியை ஆவலுடன் கேட்டு ரசிக்க உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்பதில் ரேடியோ சாந்துவனம் பெருமை கொள்கிறது. இன்னிசை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் சிவபிரகாசம் எம் கே.
1: என் பெயர் உமாநந்தினி. எமது இன்னிசை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து பேராதரவு தருமாறு நிறுவனத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.
0: இன்னிசை நிகழ்ச்சியின் முதல் பாடல் சலோமியா சலோமியா. சுண்ட கஞ்சி சோறுடா, சுதும்பு கரு வாடுடா, வாழை மீன காலுடா. இது ஒரு ஜாலியான கானா பாடல். காதலியை வர்ணித்து நட்பு மற்றும் கொண்டாட்ட மனநிலையில் அன்றாட உணவுப் பொருட்களை பயன்படுத்தி காதலியின் அழகையும் ஸ்டைலையும் புகழ்ந்து பாடும் பாடல் இது. 90s மிகவும் பிரபலமடைந்த பாடல், பலரையும் ஆட வைத்த ஒரு ஹிட்டான பாடல் இது. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கண் எதிரே தோன்றினால். வைரமுத்து பாடல் வரிகளுக்கு தேனிசை தென்றல் தேவா இசையமைத்து தேவா பாடிய பாடல். கேட்டு ரசியுங்கள்.

0: ആഘോഷിക്കൂ, ആനന്ദിക്കൂ. റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM-നോടൊപ്പം.
1: അൻപു നേയർകളെ, റേഡിയോ സാന്ത്വനം 90.4 അലവരിശയിൽ ഇന്നിസൈ നിഗൾച്ചിയിൻ അടുത്ത പാടലിൽ മീണ്ടും സന്ദിപ്പോം. சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை, விண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை, என்னை இந்த பூமி சுற்றி வர ஆசை. 1992 வெளியான ரோஜா திரைப்படத்தில் AR ரஹ்மான் அவர்களின் இசையமைப்பில் கவிஞர் வைரமுத்துவின் வரிகளுக்கு மின்மினி பாடிய மிக பிரபலமான பாடல் இது. பெரிய பெரிய கனவுகளை கண்டால்தான் சிறிய சிறிய ஆசைகள் நிறைவேறும். இப்பாடலில் வெண்ணிலவை தொட்டு முத்தமிட ஆசைப்படும் கதாநாயகி. ஆசையில்லாத மனிதர்களே இல்லை, வேறு என்னென்ன ஆசைகள் இந்த கிராமத்து பெண்ணிற்கு? பாடல் வரிகளை கேட்போமா? அன்பு நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரேடியோ சாந்தவனம் அலைவரிசை 90.4. பாடலை கேட்டு மகிழுங்கள்.

0: സാന്ത്വനവും കരുതലും വിജ്ഞാനവും വിനോദവുമായി പെയിൻ ആൻഡ് പാലിയേറ്റീവ് കെയർ ട്രസ്റ്റ് റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM.
1: நேர்களே, இன்னிச நிகழ்ச்சியின் அடுத்த பாடல், அடியே அடியே அழகே அழகே, பேசாம நூறு நூறா சோறு போடாத. காதல் உணர்வுகளையும் பிரிவின் வேதனையையும் வெளிப்படுத்தும் மெல்லிசை பாடலாகும். ஒரு நாள் கூத்து திரைப்படத்திற்கு வேண்டி விவேக்கின் பாடல் வரிகளுக்கு ஜஸ்டின் பிரபாகரன் இசையில் பத்மலதா சீன் ரோல்டன் இணைந்து பாடியுள்ளனர். நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரேடியோ சாந்த்வனம் 90.4 அலைவரிசை. பாடலை கேட்டு மகிழுங்கள்.

0: നിങ്ങൾ കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്നത് റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM. സ്റ്റേ ട്യൂൺഡ്.
1: நேயர்களே, ரேடியோ சாந்தவனம் 90.4 அலைவரிசையில் இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலில் மீண்டும் சந்திப்போம். ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும், கேட்கும் போதெல்லாம் உன் ஞாபகம் தாளாட்டும். 1998 வெளிவந்த உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் என்ற திரைப்படத்தில் எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில் ஹரிஹரன் மற்றும் சுஜாதா பாடிய பாடல் இது. நான் எப்போதெல்லாம் பாடலை கேட்கிறேனோ அப்போதெல்லாம் உன் ஞாபகம் வருகிறது என்று பாடும் காதலன். மட்டுமல்ல, சிறு வயதில் நடந்த நிகழ்ச்சிகளும் ஒவ்வொன்றாக ஞாபகம் வருகிறது என்று பாடும் இனிமையான பாடல். என்னென்ன ஞாபகம் வருகிறது என்று கேட்போமா? அன்பு நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரேடியோ சாந்தவனம் அலைவரிசை 90.4. பாடலை கேட்டு மகிழுங்கள்.

0: బై బై కేల్కు రేడియో శాంతనం 90.4 FM.
1: நேயர்களே, ரேடியோ சாந்தோனம் 90.4 அலைவரிசையில் இன்னிசை நிகழ்ச்சியின் கடைசி பாடல் அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தான். தாய் என்றும் தந்தை என்றும் தன்னையே நினைத்தான். ஒரு அண்ணனின் பாச போராட்ட பாடல். அண்ணனின் அன்பான வளர்ப்பை மதிக்காமல் அலட்சியப்படுத்தும் நன்றி மறந்த தம்பியின் செயலால் மனம் வருந்தும் அண்ணனின் உணர்வினை அருமையாக வெளிப்படுத்தும் பாடல். இடம்பெற்ற திரைப்படம் ராஜபாட் ரங்கதுரை. கவியரசு கண்ணதாசனின் அற்புதமான பாடல் வரிகளுக்கு இசையமைத்து இருப்பவர் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன். இப்பாடலுக்கு உயிரோட்டம் கொடுத்து பாடியிருப்பவர் சிம்மக்குரலோன் TM சவுந்தரராஜன். பாடலை கேட்டு மகிழுங்கள்.

காலடியில் காத்திருக்கும் நன்றி மிக்க நாய்கள் உள்ள நாடு. இதில் சொந்தமின்றி பந்தமின்றி வந்த வழி

0: என்னுடைய நாடகத்தில் காட்சி. அவள் கொண்டவனை பிரிந்து வந்து கோலம் கொண்டு நிற்பதனை.
1: நேயர்களே, ரேடியோ சாந்த்வனம் 90.4 அலைவரிசையில் ஒலிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உமாநந்தினி,
2: உங்கள் சிவபிரகாஷ்.
0: கண்ணில் நீர் பெருக செய்தை நின்ற நிலை கண்ணில் தெரிகிறது. அண்ணன் கொண்ட துயர் தம்பி லட்சுமணன் எங்கில் எழுகிறது. கண்ணில் நீர் பெருக செய்தை நின்ற நிலை கண்ணில் தெரிகிறது. அண்ணன் கொண்ட துயர் தம்பி